0: சீனின் சுவாதீன வீம பிரகாஷ கிரீமட்டு எரேஹிவு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தாய்வானேட்டு அனுதுரங்கவாதி வேணவா ஏ பீஜிங் நூறதி சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் சமூக பெவதி தெதின சமுலுவ அவசானையே ஃபாக்ஸ் நியூஸ் வித்து அதஹஸ்தாக்குமேன் தாய்வான ஜனாதிபதி லாய் சின்டே மேட்ட பெரு சந்தான் கருதிபுனே தாய்வானே ஸ்வைரி ராஜாக் பெவின் சுவாதீனத்துய நிலவசேன் பிரகாஷ கிரீமட்டு அவசனுவனுபவாய் அமெரிக்காவு தீர்க்காலையாக தாய்வானேட்டு சாயதாக்குமின் அரக்ஷக மிவலம் பவா செப்பைமடி திரிபாத்து சிட்டியா கெசிவிதத் அமெரிக்கா ஜனாதிபதி வரையா பவசன்னே சீனையே சுவாதீன வீமட்டு தாய்வானேட்டு ஐத்தியக் நொமெதி பவாய் சீனிய சமூக பவத்தின் ராஜதாந்திரிக சபதுதாவலு சக்திமத் பாவே ஹேதுவென் திரட்டு சம்வரத்தா வேண்காட்டிது கிரிமட்டு பலாபுரத்துன பவது டொனால்டு டிரம்ப் கியா சிட்டியா கெசிவிதத் வாஷிங்டனே ஸ்தாவரைய தாய்வானே சுவாதீனத்துவேட சகாய நொதக்வீம பவாய் விதிஸ் மாத்திய பெண்வா தென்னே காந்தா விசைவிஸ் ஜாத்தியந்தர கிரிக்கெட் தரங்கேக்கு வேகவத்மு அர்த்தசத்தகே வார்த்தா கிரிமட்டு பாகிஸ்தானையே ஃபாத்திமா சானா சமத்துனா ஏ சிம்பாப்வே கண்டாயமட்டெரிஹிவு பந்து பஹலோகின் லக்னு பன்ஹா கிரஸ்கர் கனமேன் நவசிலந்தே சோஃபி டிவைன் ஆஸ்திரேலியாவே ஃபோபி லிச்ஃபீல்ட் இந்தியாவே ரிச்சா கோஷ் மீட்ட பெரு பந்து தஹாட்டகின் அர்த்தசத்தக வார்த்தா கருத்திபுனா இம வார்த்தா பிததமமின் ஃபாத்திமா சானா நவத்தும வார்த்தாவு பீட்டுவு பவு கிரிக்கெட் இன்ஃபோ விபடவிய சந்தஹான் கலா ஏ சிம்பாப்வே பிலட்டெரிஹிவு பந்து தஹன வேகதி நொதவி லக்னு ஹெட திகக் லபா கத்தா சிம்பாப்வே பிலட்டெரிஹி துன்னு விசை விஸ்வ கிரிக்கெட் தரங்கேதி முலின் பந்துட பஹர்துன் பாகிஸ்தான காந்தா கண்டாயமு பந்து அர விசேதி கடுலு ஹத்தரகட்டு ரெஸ்கல் லக்னு சங்கியாவு திசிய விசித்துனாக் சைரா ஜபீன் லக்னு பனஹாய் பிலித்துரு இனிம கிரீடாக்கள சிம்பாப்வே காந்தா கண்டாயமட்டு பந்து அறுதாஹத்தாய் பந்துவகதி சிலுதினா தேவி லபகதெகிவூயே லக்னு அனுவக் பவனாய் யனு தரங்கே லக்னு எகசே திஸ்துனக்கின் ஜயகெனீமட்டு பாகிஸ்தான காந்தா கண்டாயமு சமத்துனா இம ஜயகிரகணத் சமக தரங்க துணுக்கின் சமன்வித்து விசை விச கிரிக்கெட் தரங்காவலிய துணிட்டு பிந்துவக்லிஸ் பூர்ண ஜயக் வார்த்தா கிரீமட்டு பாகிஸ்தான காந்தா கண்டாயமு சமத்வீமு விசேஷத்தையாக் திஸ்ரிக் ரசகட்டு மில்லிமீட்டர் ஹெத்தே பாக்கு தரமுக்கு தது வெசே திஸ்ரிக் தாத்துனுக்கு நய மனத்துரு எங்கவீம் அகண்டவ வர்ஷாதிக காலகுனேன் நிவாச எக்கசிய ஹத்தலிஸ் எக்கட்டு அர்த்த ஹானி அத்தியாபன பிரதிசாஸ்கரண வலாரமுடு அகமெத்தி ஹெலிகராய் ஜாத்திக கனிஜ சம்பத் பிரதிபத்திய லங்கதீம பார்லிமேந்துவட வனவாசல தும்ரிய பீலிபெனி மென் தொலஸ்தினுக்குட்டு துவால ஜலக்கண்ணேட்ட பொஹர தொகைத்தை பொஹர லேகம் காரியாலய கியாய் சீன சஞ்சாரின் பசு அமெரிக்கா ஜனாதிபதியின் தாய்வானேட்டு அனுதுரு எங்கவீமாக் மிலங்கலக்கண பெருத்து பிரகாஷ் பசுரை கட்ட Then be the change visheshangaya.
1: Be the change venasa upavenna.
2: රටක සංවර්ධනය හා පරිසරය අතර ඇත්තේ අවියෝජනීය බැඳීමක්. සංවර්ධනය එම රටෙහි පරිසර පද්ධතියේ සතුරෙක නොවිය යුත්තක්. එබැවින් සංවර්ධනයත් පරිසරයත් සමතුලිත කිරීමේ පරමාර්ථයෙන් තිරිසර සංවර්ධනය වැනි සංකල්ප බිහි වී තිබෙනවා. රටක් සංවර්ධනය කිරීමේදී අනාගතයට ප්‍රයෝජනය ගත හැකි පරිදි පරිසරය ආරක්ෂා කර ගැනීම පිළිබඳ තිරිසර සංවර්ධනයේදී සාකච්ඡා කරනවා. පරිසරයට සම්බන්ධ විවිධ පාර්ශ්ව අතුරින් වන සතුන්ට සුවිශේෂී තැනක් හිමිවනවා. අප සැම විටම පරිසරයේ ජීවත් වන සියලු සතුන්ගේ ජීවත් වීමේ අයිතිය ආරක්ෂා කළ යුතුයි. නමුත් අද වන විට වඳවීමේ තර්ජනයට ලක්ව ඇති සතුන් හා විශේෂයෙන්ම සංස්කෘතික වටිනාකමක් සහිත සතුන්ගේ පැවැත්ම සහ සුරක්ෂිත බව කෙරෙහි විශේෂ අවධානයක් යොමු කිරීමට සිදුවනවා.
3: මේ රටක සංවර්ධනය කියලා කියන්නේ ඇත්තටම ඉස්සර නම් අපි මිනිස්සුන්ට අවශ්‍ය තරමට පරිසර සාධක තිබෙන කාලේ, කියන්නේ වනාන්තර තිබෙනවා, ඇලදොල ගංගා තිබෙනවා, ඒ වගේ තිබෙන කාලෙක අපිට සංවර්ධනය පිළිබඳව කතා කරද්දී පරිසරය පිළිබඳව කතා කරන්න අවශ්‍යතාවයක් තිබුණේ නැහැ. විශේෂයෙන්ම 60 දශකයෙන් පස්සේ අපි ඇත්තටම හරිත විප්ලවය ලෝකය තුල සිද්ධ කරා. මේ ලෝකය තුල සිද්ධ කරද්දී ලෝකයේ හිටපු විද්‍යාඥයන් සහ ආර්ථික විද්‍යාඥයන් විශේෂයෙන්ම දුටුවා ලෝකයේ යම් කිසි වෙනස් වීමක් විශාල වශයෙන් සිද්ධ වෙනවා කියලා. ඒ වෙනස් වීම අපිට දකින්නට හම්බ වුණේ විශේෂයෙන් සංවර්ධන

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: பாட்டு போட்ட திலக்கலாவே
2: ஆதிரி உணர்சும விரஹாவே வேதனாவே
1: மகிழுவது நீ சுரு கருப்பத்து சாதன உபயமியனு
3: ஹபித்து தெனிம் ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
2: ஆதிரினிய ஜோதி
1: ரசோதையே தந்தியேனு ரஹை ஜீவிதே
3: அலிமி ஆதிரே ஜீவமான ஹட
2: ஆதிரினிய ஜோதி
3: සහයෝගීතා අනුග්‍රහය
4: හිසට සිසිලසක් මෙන්ම සුවපර නින්දක් ලබා දෙන පාරම්පරික ඖෂධීය සත්කාරය සඳුන් රාජ කේශාධීතයිඩය. වැඩි විස්තර සඳහා 0767 325 25 අමතන්න.

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: FM 93.5 FM 93.7 லாகானா Radio ITN. சத்யாக்கு லக்கான.